அடி அடி மஸ்காரிஷானி மஸ்காரிஷானி கை கோமாரி முன்னே ரசுமான் தச்சோராய் குறி தப்பு நீ மனுஷானி ஆறு மா நான் ஓஹியமாக தேங்கோ கமாய்கிட்ட தச்சோரசானி செய்யா நோய தால் தான் தேச்சோரவை.